0: மனித ஐக்கியூ மனித
1: ஐக்கியப்பாசிக்குவர லாஸ்கோசா சோபரை சல்டங்களோ சனி